0: அதே அப்ப வினாடி விசிப்பாய் விழாவு காலேகியான்னு புதுமை பண்ணிங்க நேர் கெவில கெவில கெவில கெவில மதி அமத அப்பறையமா விட்டு புழுவண்ணங் வேணுவேங் பலதாய் விதிட்டு யுதவன் கொய்தரங் வாட்டி வந்து கேனேக புண்ட கல்பனாக்கல் பலன் தெங் மீத ஒசல வெச வெட்டினோன்னு வெச வெட்டின மத்திக்குன்னு பிரஷ்ட கந்தனாவாக குண்டுமானோ தெங் மம தக்கா சமஹார பிரதேஷில் பிஹெச்ஐ மகத்துருஹிம தெங்க புண்டக்கு நீர் கிவாலுலட்டேனோ சுத்த பவித்திரக்கரான்னு கேள் அப்பிட்டு தனுவாத் கிரீம் கரணும் இதுக்கூட்ட டெங்கு மருதன் வியாபதி தென் தெங்குல ஆரம்பிலா தீனோ மேகிட்ட ஹேதுவிதமாய் வெச வெட்டினுக்குட்ட டெங்கு மதுரு கீட்டியான் வடிவினோ மதுரு அன்போவினோ இதுக்கூட டெங்கு இக்மனிம்ம சமாஜே வேலாக டெங்கு நிசா சிதுவின மரண பகுகே காலி டிக டிக வெடிவேலா திபுரணி தி மீக அவம கரகான் தமங் வட்டேன்னு தமங் ஆதரேகரண பிரிஸ் தமங்கி பவுலோதவி ஆரக்ஷா கரகான் அப்படி அம்கிசி வகக்கீமக் தீனோ மே வேலாவை திங் வெச வெட்டினக்கூட சமஹரலாவோட பலன்ன தெங்குய கஸ் குலங் ஹிம் வெடிபுரு தீன தெனக்கணம் அரி வெஹி பீலி டிக அவஹிர வேலா தீன்னு புலோ இம நெத்தங் சமஹர வேலாவோட அப்படி நொஹித்தன நொஹித்தன தெங்குவல் நிரணில் மே டெங்கு மதுருவ தமங்கி வெடி படங்கன் அரு அப்படி கேன்னு மனது மே அலபிதி வகே மல் பல வர்க்கத்தின் அல குலேஷாக மே வகை வதுரை கதுவின தன் தீர சூடி வதுரக்கு கதுவின் அப்படி இதாகன் அறிய மாறி மே வகை தனக்கு டெங்கு மதுரை போவேன்னு புழுவந்து கிலோ புழுவா பொடி வதுரை டிக்கக்கே கதுவில் அதின் தன டெங்கு மதுருவாட்டு வர்தனை வீ மிக கேத்தின சமாண்ட ஸ்லாப் மித்திரை இவ்வளவு தாளதியும் ஸ்லாப் வதுரு தன் தெங்குல பொட்டக் எக்குதுவில் இதிங் ஹேம தெங்குல டெங்கு வியாப்த வீமே சா போவீமே அவதானம் அக்தீனோ எனிசா ஒவே கிவத் ஒபி வட்டபிட்டா புட்டக் சுத்த பவித்திர கிடைக்கான் தெங் சாமானியங்க அப்படி என் விழாவாக் நேரே மட ஒரு பிரச்சனை திபுனா ஈயே விவேக அக்கறக்கின தனிகரமும் முழு இடமும் சுத்தகரா முகதமே உங்க விழாவிட்டு டெங்கு மதுரோட்ட விட அப்படி பயவின் பிஹெச்ஐ உன்ன விளந்தோன்னு ரோகியை கூட பசே வேதனா உப சமாரிட்டு அத்தியந்தலேயே எவனத்தங்க உப அன்னைக்கு எனக்கு அத்தியந்தலேயே சமாரிட்டு ஜீவித வலிங் மனசு வந்துகே போய் அப்படி தெக்கனே திங்க பொடினோ சலகிலி மாத்தமாக நிசா அப்படி ஜீவித வலிட்டு லொக்கு தர்ஜனையாக்கு புள்ள நிசா அது செனசுராதா அதை ஹேட்டாய் தவசை திகம தீரும் நிவாடு தவசை திகனே நீ பொட்டு பொட்டு சுத்தகராத் மே தவசைக்கே துளி சியல்ல இவருக்கான புள்ள முகத பொடி தருவமே இன்னும் ஈகொள்ளு யோகட் கப்பேக்க பொல் கட்டுட்டிக்கு செல்லங்கிறான் எமக்கு என்ன கோவம் பிட்டு வாதான் பொல் கட்டுட்டிக்கு எம்எம் உடுவ அத்தட்டு ஹரவல தீரும் இது அப்படி தான் நின்று எம்ஐ தான் நின்று வத்துருட்டி கக்கைக்கு தொழில் தீரும் ஏ வத்துருட்டி கேட்க தொழில் தீரும் தவஸ் எக்கஹமார ஏதி அரி ஏ தீன பிரமாணி ஏதி டெங்கு மதுருவாட்டு தமங்கி கிரியாவலி ஆரம்பிக்கிறான் இது ஐ அப்பி நீ டெங்கு மதுருவெட்டு ஜீவத்தின் வடவிட கதில் தீன் அப்பே கேத்த
1: හරි ඒ ගමම්ම මේ ප්‍රශ්නේ අහන්න තෝනේ මොකක් අය අහනෝ දැන් ප්‍රශ්නේ අහන්න නැද්ද කියලා මදුසංගේක ලෑස්ති වෙනකන් මං කියන්නම් මේ ජූනි මාසේ 12 වෙනිදා ඒ කියන්නේ ඊයේ දවසේ දිනු මැදපු ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ ලොතරැයි වල ලොතරැයි ප්‍රතිඵල මහජන සම්පත F ඉංග්‍රීසි අක්ෂරේ වාසනාවන්ත අංක 4819 බිංදුව F 4819 බිංදුව ගොවිසෙත I ඉංග්‍රීසි අක්ෂරේ වාසනාවන්ත අංක 55 59 73 I 55 59 73 79 Megapower U ඉංග්‍රීසි අක්ෂරේ ප්‍රසාදාංකය අංක 19 වාසනාවන්ත අංක 11 18 36 සහ 73 U ප්‍රසාදාංකය අංක 19 11 18 36 73 ධන නිදාන U ඉංග්‍රීසි අක්ෂරේ වාසනාවන්ත අංක 18 36 76 සහ 78 U 18 36 76 78 අඳහනේ වෘෂභ ලග්නයේ වාසනාවන්ත අංක 9 21 36 සහ 37 වෘෂභ ලග්නයේ 9 21 36 සහ 37 අද සම්පත ලොතරැයි අංක රටාව 7.97.197.0 F 7.97.197.0 F NLB ජයලොතරැයි J ඉංග්‍රීසි අක්ෂරයේ වාසනාවන්ත අංක 6725 J 6725 NLB සුබ දවසක් ලොතරැයි සිංහ ලග්නයේ වාසනාවන්ත අංක 18.25 සහ 35 සිංහ ලග්නයේ 18.25 35 වාසනාවන්ත අංකයේ මේ විශේෂිත අංකය 3174 3174 තමයි විශේෂිත අංකය. අද සුපිරි ත්‍යාග ගණනාවක් තියෙනවා ඔබට දිනා ගන්න පුළුවන්. මෙගාපව තමයි වැඩිම සුපිරි ත්‍යාගය තියෙන්නේ. වැඩිවැඩියෙන් ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ ලොතරැයිපත් ඔබට මිලට ගන්න පුළුවන්.
0: උදේ 7 විනාඩි 30යි වෙලාව. අපි ඉක්මනටම ප්‍රශ්නේ මතක් කළේ නම් ප්‍රශ්නේ අහන්න ගලින් රණේල අපි මතක් කරන්න ඕනේ කොහොමද උත්තරය ලබා දෙන්නේ කියලා.
1: ඔව් උත්තරය ලබා දෙන්න ඕනේ. දැන් ඔබ මේ හුඟක් අය මදුසංක දැන් ඉස්සරට වඩා මේ පළවෙනි පාට තමයි අපි මැසේජ් කරන්න කියලා. එහේ මැසේජ් මම ගොඩක් දැක්ක අපේ හැම වැඩසටහනකම. ඉතින් අලුත් වැඩ ගොඩක් අපි ඉස්සරහට කරනවා. ඒ නිසා ඔබ ඉස්සලම අපේ නම්බර් එක සේව් කරගන්න WhatsApp වල 0703935937 කියලා සේව් කරගෙන WhatsApp මැසේජ් එකක් එවන්න. නම ගම එහෙම නැත්නම් නම ඔයා ඉන්න ප්‍රදේශේ නම සටහන් කරා හිස්තැනක් තිබ්බ ඔයා ඉන්න ප්‍රදේශේ සටහන් කළා තමයි හිස්තැනක් තියලා පිළිතුර ඔයා සටහන් කරන්න ඕනේ. මතකයිනේ නම ගම පිළිතුර. හරිනේ
0: මෙන්න මේක තමයි ප්‍රශ්නේ.
1: හොඳට අහගන්න.
0: අවුරුදු 12කට කලින් මට අවුරුදු 12යි. අවුරුදු 12කට කලින් මට අවුරුදු 12යි. තව අවුරුදු 12කට පස්සේ මට වයස කීයද කියලා තමයි අපි අහන්නේ. අවුරුදු 12කට කලින් මට වයස අවුරුදු 12යි. තව අවුරුදු 12කට පස්සේ මගේ වයස කීයද කියලා තමයි මං අහන්නේ. ඉතින් මේක පොඩි නේද? ඉක්මනට උත්තරයක් හොයාගන්න පුළුවන් ලේසි ප්‍රශ්නයක්. අවුරුදු 12කට කලින් මට 12යි. තව අවුරුදු 12කට පස්සේ මට කීයද කියලා අපි අහන්නේ. නමගම සටහන් කළා. ස්ථානක් තිබ්බා. අදාළ පිළිතුර සටහන් කළා. 0703935937 කියන නම්බරයකට WhatsApp කරා. තව WhatsApp කරන්න වැඩක් තියෙනවා. ඒක නම් අපි කියමු මේ සින්දු අහලා ඉවර වෙලා.
1: අහලා ඉවර වෙලා.

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: ஒபே கோடிபதி சீனிய அட செபே வேத ராத்ரி 10ට லக்காண்ட அஹன்ன ஜாதிக லோத்ரை மண்டலே சீனும டிக்கெட் பத்தோட ஜாக்ராஹி பிரதிபல அட ராத்ரியேம ஒபட கியன எக்கம ரேடியோவ லக்காண்ட
2: பாட்ட பொதத்தில கலா கலல் கலாவே
3: ஆதிரே உனசும விரஹவே வேதனாவ
2: மகிழுவது நீ குரு கருப்பத்து சாதன உபயமியன் குரு
4: ஹதுத்து தெனின் ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
3: ஆதிரினிய ஜோதி
5: ஆதிரினிய ஜோதி
2: ரசோதையே தந்தியேனு ரஹை ஜீவித்தே
4: அஹிமி ஆதிரே ஜீவமான ஹட
3: ஆதிரினிய ஜோதி இறுதாராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
4: ஜோதி ராதாரையாய
6: ராத்திரத்தை வாங்க கேன்னு

உலகா பலாத்த பாருங்க காரி வண்டிக்கு வேண்டிய சமக கமுக ராட்டு நோவட்ட அஹிந்து கயான் பிந்துவை 706

ரைட் விராமையும் பஸ்ஸு அம்மாத்த யாரோடு கேட்கறது குறைக்கான தானே சுபமும் சுப சந்தே ஓகேவா அப்பயோ சிந்து கிடைக்கிறது குறைக்கான கூட்டா வீரக்கொடி பேக்கரி கட்டி இன்னும் லுக்கு போஸ் பூல் பொடி போஸ் வரணும் லக்ஷ்மி மிஸ் தனுஷ்கு மதுசங்க ஜகத் விஜய் ஒக்கும் இன்னும் ஜெயமாமா மட்டும் மெசேஜ் காக்கி வளர்த்தினோம் ஜெயமாமா ஹேமு கீன கூட்ட குளியாப்பிட்டியங்க அம்மா இரங்கணி இதுக்கூட தாத்தா கருணாதாஸ் நங்கி தனுஷ்கி தனுஷ்கா நிலக்ஷிதமாய் மட்ட மெசேஜ் கேவானே அப்பிவாத் சிந்து ஒக்கட்டு எக்கத்துக்கிற கான கீழே தமாய் நிலக்ஷி மட்ட குளியாப்பிட்டியங்க மெசேஜ் கரலா தியனே நிலக்ஷி ஹேமு கீன கூட்ட கொத்தலாவில் இவ்வளோ குஷன் ஒர்க்ஸ் எக்க சுமகி குஷன் ஒர்க்ஸ் எக்கே இன்னும் கபில இதுக்கூட தர்மன் போஸ் சுரேஷ் சிந்து கிரேக்கத்துக்கிற கணக்கில் இவ்வளோ வெடக்கிறன் அஸ்ஸு இது கொச்சர் வெடக்கிற தியாசி மட்டும் மெசேஜ் கேட்டால் அதீனும் அளவது கூட மே செனிஷா ஃபேஷனுக்கு போஸ் ஆலியை இன்னும் நிலாந்தி இதுக்கூட துஷாந்தி பூர்ணிமா தினுக்க தினுக்க பூத்தா அப்போ லசன சிந்து கூட எக்கத்துக்கிற கண்ணு கீழே தான் இவ்வளோ மட்டும் மே லஹி லஹியே கடி முடியே மெசேஜ் தாளத்தியே வகையே கொஹலோனே ஜெயகலனி சிந்துஹான் எக்கத்துக்கிற கண்ணு கீழே தினம் உபாலி சித்ராணி மாதவ கசூன் நெதலு லக்கண்டஹான சீலமு தினாவத் லசன சிந்து கூட எக்கத்துக்கிற கண்ணு கீழே தமாய் இவ்வளோ மெசேஜ் தாளத்தியே ரைட் மந்தன தவ இன்னும் லங்காய் வகையும் லோகி வட்டையும் வாகி நின்று யாலு குட குட குட குடக்கினும் மே நூற சஞ்சீவட்ட சிந்துவக்கு உனக்கில மட்ட மெசேஜ் தாளத்தினோம் ஏ ஹெமோடம் கிரண்ணது என்ன ஒயா மாவ ஆகி நின்று வனங் மங்க ஹென பெத்தகு இன்னும் வனங்க ஒயா ஹரி இக்மண்டம் மட்ட மெசேஜ் கக்தியாரு மங்கிவன் ஏக ஒயா தான சேவனி மெசேஜ் ஒயா தான பலவெனி மெசேஜ் ஏக வெனசக் நே லக்கண்டு ஹெமோட மாதிரி ரைட் நரம்பல சிசிஏகே கௌத மே தம்மிக்க சரத் சுனில்லையா இதுக்கிட்ட ஆயத்தனி சீலுமுதினா வகையும் இவ்வளவு லக்கண்டான சிலும தினமத்துக்கு குறைகின் லசன சிந்து வாக்கு தென்னைக்கு மட்டும் தான் மெசேஜ் கக்கி வளர்த்தினும் இதுங்க மங்கி இவ்வளோ நீது சத்தியாக லக்கண்டு ஹெமனத்தான் வீகன் மிக்ஸுக்கு தமாய் ஒயாக ஹிதேதியன சிந்து கொய் விழாவுக்கு ஹரி அஹேன சிந்து ஹெமனத்தம் ஒய ஜீவிதே சமஹார விழாவட்ட அஹன்ன கெமதிம சிந்துவாக் இக்க பாட்ட அஹேன தென தமாய் லக்கண்டு வீகன் மிக்ஸ் கியன்னே ஹரி நீது ரைட் ஹெமனாங்க ஒன்று மங்கானே ஹிந்தி சிந்துவாக் ஒயாட்ட

0: விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வது நீ சுரு கருப்பத்து சகாதன
2: ஹதுத்து தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதிரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இரிதாராத்தி ஹதுட்டு ஹிமாலிக்க
2: ஜோதிராதாயாயா.